0: வணக்கம், மை நேம் இஸ் ஜாக்கி ஷெராஃப்.
1: ஜாக்கி ஷெராஃப்
0: ரேடியோ 106.3 ஜியோவிந்தாஸ் ஆலிவ் சுனோ ரேடியோ நெட்வொர்க் கட்டாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.